கிட்டதும் கிட்டத்தட்ட கிட்டதும் கிட்டத்தட்ட கிட்டதும் டக்கத்த கிட்ட தினக்கு தின கிட்டதும் கிட்டத்தட்ட கிட்டதும் கிட்டத்தட்ட கிட்டதும் டக்கத்த கிட்ட தினக்கு தின.